0: அபா கரா கரா திருலா வெனிலா பாடலா சத்தியகுடுகா திலா
1: அனு சொத்தா மாத்திரா பகா
0: ஏ தாதா அக மாதா ஐக்குன் திருக்கேக்கு மாலா மாரா கசாலாலா
1: துசா ஐக்குன் கேசாக்க காய்சா துளு நாயிஸ்
0: மனுனு தில்வார் மாரி கண்டக கேலத்தா பக்த அப்ளியா வனிதா
1: அந்தசா கண்டக கேலலா மாத்திரா திஜே மோட்பன வைலா
0: மோட்பன்லா கங்கானே திலார் யுன் சொல்லா கேலவுத்தா கருவாடியலா
1: அனு ஜவுன் மாத்திரா தேவிலா
0: ஹரி ராத்திரி ஜாபாரலா காய்தாலா
1: காய் பர்க்கா நவர் கண்டைலா
0: சங்கர் பர்வத்தியா हवा खात होती त्या मानवीत बर का तर त्या चाण्याची मोठ अशी पाण्या लाटून बदला जाऊन पडलेली दिसले
1: आणि स्वतः त्यावेळेला
0: शंकर देवाने विचार केला हे मानव उतरलं
1: आणि स्वतः मात्र तू बघा चाललेली मोठ तू बघा
0: हतरला घुंगडी त्यावेळेला
1: आणि